0: கண்ணு இது மாதிரி கொண்டு வாங்க.
1: Hold on, service.
0: Hold on, service.